வானொலி நேரம் பிற்பகல் ஒரு மணி ஆகிவிட்டது. மொரிஷஸ் வானொலியின் அன்பாண்ட இரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த திட்டிக்கும் திங்கட்கிழமை மத்திய வணக்கம். மத்திய பொழுதினில் நாம் உங்களை பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் மீண்டும் சந்திக்கிறேன்.

0: நாடோறும் மத்திய நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் இரண்டாவது தமிழ் நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

இன்றைக்கு திங்கட்கிழமை ஜூன் 29ஆம் தேதி ஜூன் மாதத்தில் இறுதியாக வரும் திங்கட்கிழமை நம் மாதத்தின் ஆனி மாதத்தின் பதி நைந்தாம் நாள் நிகழ்ச்சியில் முதலில் இடம்பெறப்போது பிள்ளையாரை போற்றும் பக்தி மிகவும் ஒரு பாடல் முன்பு முதலில் பிள்ளையார் கடவுளை வணங்கிவிட்டுதான் செய்வோம். இவர் கணபதி ஆணிமுகன் என வேறு பல பெயர்களாகவும் அழைக்கப்படுகிறார். இதோ இசை குறிச்சிட்டு அவர்கள் குரலில் வரும் பக்தி மிகவும் பிள்ளையாரை போற்றும் இந்த பாடல்.

பக்தி பாடல்களின் வரிசையில் தொடர்ந்து இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். பக்தி பாடல்களுக்கு பிறகு வருவது உங்கள் வலுவர் வாக்கு. இதோ அடுத்து வரும் பக்தி பாடல். எல்லா வளமும் பெற்று சிவபெருமானின் அருளுடன் ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காணக்கண். ஆயிரம் வேண்டாமோ சருளாட்டா குரலில்.

வாழ்க தமிழ், வளர்க குரல் நெறி. அரட்டுப்பால் குரல் அதிகாரம் புகழ், ஃபேம், தட் இஸ் கிரேட்னஸ் அல்லது ரினவுன். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ், புகழ் அல்லால் பொன்றாது நிற்பதொன்று. பொருள்: ஒத்திசைவு இல்லாத உலகத்தில் பாராடப்படுவதை தவிர அறியாமல் இருப்பது வேறொன்றும் இல்லை என்பதே இதன் பொருளாகும். தட் இஸ், தேர் இஸ் நோத்திங் தட் இஸ் தென்ஸ் ஃபார் இன் த வேர்ல்ட் இம்பெரிஷபிள் எக்ஸப்ட் ஃபேம் எக்ஸால்டட் இன் இஸ் சொலிடாரிட்டி கிரேட்னஸ்.

0: ஆமாம், மங்கையரே, இது உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி.
0: இதோ இக்குறப்பாக்களை கேட்போமாக. பாரத்ராஜ் அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள குறப்பாக்களை புகழ் ரினா.
2: புகழ் இசைப்பட வாழ்தலது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு.
3: Faire la charité et vivre ainsi une vie honorable, il n'est plus grand bien pour les vivants.
4: உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ்.
3: Ce dont parlent ceux qui parlent, c'est de la grandeur de ceux qui donnent à ceux qui tendent la main.

0: ceux qui vivent sans une mauvaise renommée. Ceux qui vivent sans une bonne renommée ne vivent pas.
1: உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை தொடர்கிறது. யார் யார் சிவம், நீ நான் சிவம், வாழ்வே தவம், அன்பே சிவம்.

அன்பே சிவம் திரைப்படத்தின் யார் யார் சிவம் பாடலின்வர்கள் சக மனிதர்கள் மீது அன்பு காட்டுவதே உண்மையான கடவுள் பக்தி என்பதை ஆழமாக விளங்குகின்றன இந்த பாடல். அன்பின் வழியில் நடப்பவர்களுக்கு அழிவில்லை என்றும் மனித தாபிமானமே உண்மையான ஆன்மீகம் என்று கவியரசு வைரமுத்துவின் வரிகள் கூறுகிறது.

இன்சுவை தரும் பாடல்கள், இன்னிசை பாடல்கள் இதுவரும் நினைவில் நிற்கும் ஒரு பாடல். என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார்.

கவரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு பாடல் இயற்கையை உவமையாக்கி காடலின் மென்மையையும் தீ வீரத்தையும் இசை புயரகுமான் அவர்கள் இசையமைப்பில் இப்பாடலை உணர்த்துகிறது.

பால சுப்ரமணியம் சுஜாதா ஆகிய இருவரும் இணைந்து பாடிய பாட்டுக்கு அடுத்து பிரசன்னராவ் சிவதினி ஆகிய இருவரும் இணைந்து பாடும் இந்த பாடலை நான் மலையாகவா இமேஜ் படத்து பாடலாகும்.

இன்னிசை பாடல் இனித்து கரிந்தது இனிய கீதம். இதோ பாடலை தொடர்ந்து கேளுங்கள். அண்மையில் பாடப்பட்ட பாடல்கள் இமேஜ் படத்து பாடலாகும்.

ஆரோக்கிய வாழ்வுக்கு உடல்நலம் குறிப்பு, ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்காகவே. உடற்பயிற்சி தினமும் நடப்பது நல்ல உடல் பயிற்சி. ஏனென்றால் நாம் நடக்கும்போது இரத்த ஓட்டம் சீராக உடலில் எல்லா பருகங்களுக்கும் கிடைக்கிறது. இதனால் திசுக்களுக்கு தேவையான கலோரிகள் கிடைப்பதால் நமது உடல் நலம். மத்திய நேரத்தில் நீங்கள் ரசித்து கொண்டிருக்கும் பாடல்களை மிக அருமையானவை அல்லவா? இதோ வரும் பாடலுக்கு ஹரணி குரலில் கேட்க போகின்றோம். சுற்றும் பூமி என்பது பாட்டு.

வாழ்க பெண்மை வளர்க அவர் நல்லரம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால்டா ஏன் அவசரம், ஏன் அவசரம்? மரியான் திரைப்படத்தில் இடம்பெற்ற தீவிரமான ஒரு காதல் பாடல். காதலின் ஆழத்தையும் பிரிய நேரிடுமோ என்ற ஏக்கத்தையும் மிக அழகாக வெளிப்படுத்துகின்றன.

நாங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி இறுதிக்கு வருகின்றோம். இது வரும் இந்த பாடல். இப்பாடலோடு உங்களுடைய மத்திய நேரத்தில் இனிமையாக அமையவும். ஆம், நாம் அழைத்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளி நிகழ்ச்சி இனிய பாடலோடு நிறைவு பெறும். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்ப ரத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றவை 7 மணிக்கு தேவானொழியில் இடி அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சி சேருவி நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம், நன்றி.

0: இசை அருவி புவனேஸ்வரியோடு.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, இரவின் இனிய நேரத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலில் இறைவனை போற்றும் பாடலை கேட்போமாக.

இரவின் நேரத்திற்கு ஒரு தனி அழகு உண்டு. பகலில் நமக்காக ஓடிய நேரம் இரவில் நம்மோடு அமர்ந்து பேசுகிறது. அந்த அமைதியில் ஒரு கப் தேநீரும் குடும்பத்தின் அன்பான உரையாடல்களும் இருந்தால் அதுவே வாழ்க்கையின் சிறந்த தருணங்களில் ஒன்று ஆகும். அந்த அழகான தருணங்களுக்காக அடுத்த பாடலை கேட்போமாக.

நேரங்களில் வாழ்க்கையின் மகிழ்ச்சி பெரிய விஷயங்கள் அல்ல. வேலை முடிந்து வீட்டுக்கு வரும்போது கிடைக்கும் ஒரு புன்னகையிலும் சாப்பிட்டீங்களா என்று கேட்கும் அந்த அன்பான குரலிலும் இருக்கிறது அந்த அன்பான உணர்வுகளோடு அடுத்த திரைப்பட பாடலை கேட்போமாக.

வீடு என்பது வெறும் கட்டிடம் அல்ல, நம்மை புரிந்து கொள்பவர்கள் இருக்கும் இடம். நாம் சிரிக்கும் போது, மகிழும் போது, மகிழும் போது, சோர்வாக இருக்கும் போது ஆறுதல் கூறுபவர்களுக்கு இருக்கும் இடம். இந்த இல்லங்களில் இனிமைக்காக அடுத்த பாடலை கேட்போம்.

இன்றைய நாளில் நீங்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தாலும் இந்த இரவு நேரம் சில நிமிடங்கள் உங்களுக்காக செலவிடுங்கள். அடுத்த பாடலை கேட்டு மகிழுங்கள். இரவின் அமைதியில் கடிகாரத்தின் ஓசை கூட தெளிவாக கேட்கும். அதுபோல நம் மனதின் குரல்களை கேட்க வைக்கும் நேரம் இது. நன்றி உணர்வோடு இன்றைய நாளை நினைத்து ரசிப்போம். அடுத்த பாடல் உங்களுக்காக

நிலவு வானத்தில் தனியாக இருந்தாலும் அதன் ஒளி உலகம் முழுவதையும் தொடுகிறது. அதுபோல ஒரு குடும்பத்தின் அன்பும் அனைவரும் வாழ்க்கையின் ஒளிரச் செய்கிறது. அந்த அன்பின் வெப்பத்தோடு அடுத்த பாடல்.

வானொலி நேயர்களே, இசை அறிவு எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு வணக்கம்.

0: Delicious.
1: 您好。
2: Assalamualaikum. Came to Mauritius.
3: Namaskar.
4: ஸ்ரோத்ரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
5: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
6: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.

0: நமஸ்கார்
1: ஸ்ரோதரந்திரிக்கு ஹிருதய பூர்வக நமஸ்காரம்
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்
3: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।